ரிமகரி பமகரி தபமகரி சனி தபமகரி ரிதனி தபமகரி ரிதசரி மதழு சரி மபதா சரி மபத சரி.

ஆட்சியார் முன்பாக சொல்லாத கள்ளன ஆட்சி முடிச்சினத்தாலே விளம்பு தோத்து முடிச்சினத்தாம் ஓடி ஓடி.

தரங்கொண்டு மாய ரூபம் பெற்று குரோதத்தொடர்ந்து சாவிட்டல்லோ மக பாபின் மீது ஒன்றின் பாலோடி எப்போல் புலருவான் போதுன்னு அப்போ சிறு சிறு